கூட்டா எழுத பாது பீட்டா. வேர்ல்டு பை வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் ஸ்வயம் ஹிம்செல்ஃப் டியூ பட் அசமிய யுனீக் அதிசய கிரேட்டர் த்ரேதிசா லோர்ட் ஆஃப் த ட்ரீ ஸ்வராஜ்ய இண்டிபெண்டன்ட் சுப்ரிமேசி லக்ஷ்மி ஃபார்ச்சூன் ஆஃப் த அச்சீவ்ட் சமஸ்த காம ஆல் டிசைர்ஸ் பலிம் வர்ஷிப்பிங் பேரஃபெர்னேலியா ஹராத் பி ஆஃபர்ட் பை சிர லோகபாலாய் பை த இட்டர்னல் மெயின்டெனர்ஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் கிரீத கூத்தி மில்லியன்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் எதித்தா பாத பிதா ஃபீட் ஓனர்ட் பை பிளேயர்ஸ் டிரான்ஸ்லேஷன் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணன் இஸ் தி லார்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் and is independently supreme by achievement of all kinds of fortune. He is worshipped by the eternal maintainers of the creation who offer him the paraphernalia of worship by touching their millions of helmets to his feet. Perpelled by his divine grace, Abhay Charan Bhakti Vedanta Swami Srila Prabhupada, Lord Shri Krishna is so mild and merciful as described in the above verses, and yet he is the Lord of all kinds of threes. He is the supreme Lord of the three worlds, the three qualities of material nature, and the three purushas, Karno Dakshai, Garbho Dakshai, and Kshiro Dakshai Vishnu. There are innumerable universes, and in each and every universe, there are different manifestations of Brahma, Vishnu, and Rudra. Besides that, there is the Shesha Murti who bears all the universes on his hoods. And Lord Krishna is the Lord of all of them. As the incarnation of each incarnation of Manu, he is the original source of all Manus in innumerable universes. Each universe has manifestations of 504,000 Manus. He is the Lord of the three principal potencies, namely Chitta Shakti, Maya Shakti, and Tatastha Shakti. And he is the complete master of six kinds of fortune, wealth, strength, fame, beauty, knowledge, and renunciation. There is none who can excel him in any matter of enjoyment, and certainly there is no one greater than him. No one is equal to or greater than him. It is the duty of everyone, whoever and wherever one may be, to surrender completely unto him. It is not wonderful. Therefore,